நகை துத்த தின்னு ஹொத்தாய் துபாரு விட்டலா பத்து ரோபது கலித்தினி.